ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாது.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். வழக்கம் போலவே நம்ம ஒரு திருக்குறளை சொல்லியே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருவோம். அது என்ன திருக்குறள் அப்படின்னா, வேந்துதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது எல்லா பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் விருப்பு வெறுப்பற்ற ஒரு இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா எந்த இடத்துலையும் எந்த காலத்திலையும் நமக்கு துன்பமே இல்லை அப்படின்றதான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல வேண்டுதல், வேண்டுதல்னா அவங்களுக்கு தெரியும், விருப்பு, வேண்டாமனா வெறுப்பு, இதெல்லாம் இல்லாம இலானடி. இலான்றது என்ன அப்படின்னா அதாவது பற்றற்ற நிலை. அந்த இடத்துக்கு சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எந்த டைமோ நேரமோ காலமோ எந்த காலத்திலையும் துன்பம் வராது அப்படிங்கறதான் அந்த திருக்குறளோட சாராம்சம். ஓகே நேயர்களே, அந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வாங்க நம்ம முதல் பாட்டை கேட்போம்.

நேயர்களே, இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்நெட்டை பத்தின ஒரு வரலாறை பத்தி தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெப்கேம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? மீட்டிங், ஜூம், டீம்ஸ், ஆன்லைன் கிளாஸ், வீடியோ கால் அப்படின்னு தான் நினைவுக்கு வரும். ஆனா ஆரம்ப கால வெப்கேம் ஸ்டோரிங்கிறது ரொம்ப வேடிக்கையான ஒன்று, ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலா 1991 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் லேபரேட்டரியில ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா எந்திரிச்சு லேபரேட்டரியை விட்டு அவங்க பேண்ட்ரிக்கு போய் காஃபி குடிக்க போவாங்களாம். அங்க ஒரு பாட் இருக்குமா, அந்த பாட்ல இருந்து காஃபி எடுத்து குடிச்சிட்டு வருவாங்களாம். இந்த ரொட்டீன்ல என்ன ஆகும்னா, சில நேரம் அந்த பாட்ல காஃபி தீந்து போயிருக்குமா. அப்ப ரிசர்ச்சர்ஸ் எந்திரிச்சு போனா காஃபி இருக்காது, ஐயோ காஃபி இல்லைன்ட்டு வந்துருவாங்களாம், திரும்ப போவாங்களாம். அப்பயும் காஃபி ஊத்தி வச்சிருந்தாதான் குடிக்க முடியும், இல்லைன்னா திரும்ப வந்துருவாங்களாம். அது ஒரு ரிசர்ச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆயிருச்சான் ஒரு காலகட்டத்துல. என்னடா இது, நம்ம காஃபி இருக்கா இல்லையானே தெரியல, நம்ம எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு போயிட்டு வர்ற நேரம் டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டாங்களாம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கேமரா வந்து அந்த பாட்டை பார்த்து, காஃபி பாட்டை பார்த்து வச்சுட்டாங்களாம். அதுல இருந்து அதை வந்து நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதனால காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை பார்ப்பாங்களாம், காஃபி பாட்டில் காஃபி இருந்துச்சுன்னா போவாங்களாம், குடிப்பாங்களாம், வருவாங்களாம். அப்படியே அந்த வெப்சைட் ஆகும், இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் அதை வெப்சைட்லேயும் அதை கன்வெர்ட் பண்ணாங்களாம். அதுதான் உலகத்தோட முதல் வெப்கேமா ஃபங்க்ஷன் ஆச்சான். அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் வேயத்தான் அதுக்கப்புறம் வெப்கேமா கன்வெர்ட் பண்ணி உலகம் பூரா இன்டர்நெட்ல எல்லா பேரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரோஜன் ரூம் காஃபி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி வெப்கேமோட ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாருங்க, அதாவது ஒரு பெரிய டெக்னாலஜி எல்லாம் எப்பயும் பெரிய பிரச்சனையில இருந்து வராது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையில தான், காஃபி இல்லை டீ இல்லை அப்படின்னு தான் வருமா. ஓகே நேர்களே, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க, நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

நம்ம வாழ்க்கையில காத்திருக்கிற நேரம் வந்து அதிகமா தான் இருக்கும். அதாவது என்ன சொல்றது, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது, ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறது, ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறது, மொபைல்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கு ரிப்ளைக்காக காத்திருக்கிறது, பல நேரம் நம்ம நினைப்போம் இது வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாது ஒரு சின்ன பார்வை மாற்றம் என்னன்னா, அந்த காத்திருக்கிற நேரம் கூட அது நம்ம வாழ்க்கை தான். அது வெறுமனே கேப் இல்லை, இல்ல அது வாழ்க்கையில பாசமும் இல்லை, அதுவும் நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப், அது வாழ்க்கை தான். ஸோ அந்த நேரத்துல மனசு என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கோபப்படுதா, கம்பேர் பண்ணுதா, பயப்படுதா, அல்லது சும்மா மூச்ச எவ்வளவு வேகமா நம்ம ப்ரீத் பண்றோம் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கனாலே நமக்கு தெரியும், நம்ம மைண்டு நெகட்டிவா திங்க் பண்ணுதா இல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுதா அப்படின்னு. நீங்க இப்ப காத்திருக்கிற நேரம் மேக்சிமம் எல்லா பேரும் இந்த போனை தான் எடுப்பீங்க, சும்மா உட்காந்துருக்கிறது போன

போடுவோம் அப்படின்ட்டு. ஒரு அதுக்கு பதுவா ஒரு 10 செகண்ட்ஸ் அமைதியா இருந்து பாருங்க, உங்களோட மனசு வந்து அப்படியே அமைதியா ஒரு ரிலாக்ஸ் ஆகி ஒரு ஏதோ ஒரு ஒரு பீஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏதோ காத்துக்கிட்டு இருக்கீங்களா, டக்குனு போன் எடுத்து சும்மா நோண்டும் சும்மா தானே இருக்கும் அப்படின்றது பதுவா அந்த 10-20 செகண்ட்ஸ் வந்து நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே பல ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆகலாம். அந்த டிப்ஸோட வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

வாழ்க்கையில நம்ம அடிக்கடி நம்ம ஒன்னு எதிர்பார்த்து போய் அதை மாத்தி செஞ்சு எரிச்சல் ஆகிறது ஒரு பர்டிகுலரான ஒரே ஒரு விஷயத்துக்கு, அது என்னன்னா சூப்பர் மார்க்கெட் போறது. பேக்கன்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம பால் முட்டையை மட்டும்தான் வாங்க போறோம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் வந்து ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டத்தோட போவோம், உள்ள போவோம். போகும்போது சரி எதுக்கு கையில தூக்கிக்கிட்டு அப்படின்னு ட்ராலி எடுப்போம். ட்ராலி எடுத்ததோட சோழி முடிஞ்சு அடுத்து என்ன எடுப்போம்னு நமக்கே தெரியாது. வெளியே வரும்போது ஒரு 20-25 ஐட்டத்தை உள்ள போட்டு ஒரு $100 பில்ல தீத்திடுவோம். அது ஏன்னே தெரியாது. போகும்போது மூணு ஐட்டமா இருக்கும் நம்ம லிஸ்ட், ஆனா பில்லுல பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஐட்டம் ஆயிரும். அதுதான் சூப்பர் மார்க்கெட் மேஜிக் போல தெரியுது. நம்மளும் அத எப்படியாவது ஒரு வகையில வாழ்க்கையில, இது சிக்கனம் சொல்ல வேண்டியதில்லை, இது வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளே நம்மளை. இது தேவையில்லை. இது போறதுக்கு முன்னாடி மூணு ஐட்டம்னா மூணு ஐட்டம், ஏதோ அவசரமா ஏதோ வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு வந்துடணும் திரும்ப. இல்ல அது ஆஃபர் போட்டிருக்கான், இது ஆஃபர் போட்டிருக்கான், இல்ல லோ ப்ரைஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சும்மா இருக்காம கையை நீட்டி எடுத்துட்டு வெளியே வரும்போது பில் அதிகமாயிருது. அத முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுங்க, வாழ்க்கையில சேமிக்கலாம், நல்லா இருக்கலாம். ஓகே, நேரில் அந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

கடைசியா ஒரு இயற்கையை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல். நீங்க வானத்துல என்னைக்காவது பறவைகள் கூட்டமா பறந்து பறக்கிறத மாதிரி பாத்துறீங்களா? அது எப்படி பறக்கும்னா, அது வி ஷேப்ல பறக்கும். அது பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்ல, அதுல ஒரு சயின்ஸும் இருக்கு, அறிவியலும் இருக்கு. என்னன்னா, முன்னாடி பறக்கிற பறவை வந்து காத்த கிழிச்சுக்கிட்டு பறக்கும். அப்படி காத்த கிழிச்சுக்கிட்டு பறக்கிற பறவைக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகம் தேவைப்படும். ஏன்னா காத்த கிழிச்சுக்கிட்டு பறக்கவும் செய்யணும் போது அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு சைடுல இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த காத்த கிழிச்சிட்டு போற முத பறவையில இருந்து ரெண்டாவது பறவைக்கு ஏர் ஃபுளோ வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும், மூணாவதுக்கு இன்னும் ஸ்லோ ஆகும் அப்படின்னு வரிசையா அந்த வி ஷேப்ல கடைசி பறவைக்கு வரும்போது அந்த அளவுக்கு ஏர் ஃபுளோ இருக்கா ஈஸியா பறக்கும். அந்த அதனால லாங் டிஸ்டன்ஸ் போறப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்ல பறவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து பறக்கும் அப்படிங்கிறதுதான் சொல்றது மட்டும் இல்ல, அதுதான் சயின்ஸும் கூட. இதுல என்ன அப்படின்னா, முன்னாடி பறவை டயர்ட் ஆச்சுன்னா அது திரும்ப கடைசிக்கு வந்துருமா, இன்னொரு பறவை முன்னாடி போய் லீடு எடுக்குமா. இதுல என்ன ஒரு நமக்கு என்ன ஒரு மெசேஜ்னா, எப்பயும் ஒருத்தரை லீட் பண்ண வேண்டியதுல சப்போர்ட்டும் பண்ணலாம், மாத்தி மாத்தி இருக்கலாம். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து எல்லாரும் ஒரு டீம் ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படிங்கறதான் அந்த பறவையோட சயின்ஸ் நமக்கு சொல்ல வர கருத்து. ஓகே, அந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்மளும் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: எங்கள் மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.aucklandtamilassociation.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
1: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893 67.
0: உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 021-2111-404. For more information, follow us on Facebook and Instagram @ Auckland Tamil Association.